ஐபுவான் சுப சந்தியாவாக் அதத் சுப்ருது பரிதி தக்குன் ஆஸ்திரேலியாவே சிங்கள விகாசன சேவைய மகின் சாடம்பரங் ஒபே திதிரிபாத் கண்ண அட்லேட்ஹி ஒபே மகண்ட அடிலேட் லக்கண்ட குவான் நுதிலி வெடசட்டான துளின பத்சமக பூரா ஹோராவாக் கத்து கிரீமட்டாய் மே சூதானவ ரேடியோ அட்லேட் 101.5 எஃப்எம் தரங்கமாலா ஒசேஹா அந்தர்ஜாலேன் அப்ப சமக சம்பாத்தி சினுப சுலு தினாம இதாமத் லெங்கத்துக்கமே பிலிகன்னோ இதிங் அது அகோஸ்து மாசே 23 இறிதா சுப்புருது பாரிதி வெடசட்டானாத் சமக ஒபேத்தின மாம ஒபேஹிதவாத் நாயன் பெரேரா இதிங் அது தரமாக் விசேஷ வெடசட்டானாக் சமகாய் அப்பி ஒபேத்தட்டேன்னே ஒபதான்னோ பசுகியதா விசேஷம் மே சாத்தியே ஸ்ரீலாங்கேய சங்கீத லோகேட் இத்தா விஷால கம்பனையாக் சிதுவுன சத்தியாக் கட்சியேட்ட மங்கித்தன்னே சந்தாங்கரண்ட புலுவான் ஏ அன்கிசிவாக் நிசான்னோ பிரதமேன்ம அகோஸ்து மாசே 18 வெனிதா சங்கீத ஸ்ரேஷ்டேட்ட வசர 50 நோடு காலையாக் விசிஷ்ட சேவாவாக் விசேஷேம் கேயபத ரச்சனே சிதுக்கல பூஜ்யபாத ரபுக்கன சித்தார்த்த ஹிமியான்கே அபாவே இதிங் உன்வஹான்சே அப்பாத்தரிங் சதாட்டம சமுகனீம மங்கிதான்னே மிலக்கல நொஹக்கி விஷால பாடுவாக் இதிங் உன்வஹான்சேகே அப்பாத்துவிமத் சமக ஏ சங்வேகிய அப்பி தராகன்னா அத்தரே அகோஸ்து மாசே 20 வெனிதா ஸ்ரீலங்கா சங்கீத சேஸ்திரே யசோராவிய நாம் விருதாவலியலாத் ஆச்சாரிய விசாரத நந்தா மாலினியன் அப்பாத்தரின் சமகத்தா திங் மே பதாக சரித்த தெக்க அப்பே சங்கீத லோகேன் சமகனீம மங்கிதான்னே அப்பிட்ட கிசிதாக பிறவிய நொஹக்கி விசால பாடுவாக் ஹட்டியட்ட சதாங்கரான்ட புலுவான் இதிங் அப்பி அது தவசே வெடசட்டான விசேஷேம் மே தெப்பல வெண்ணுவேன் வெண்கரகான்ட சித்தாகாத்த இதிங் ஒபட்ட சுப்புருது வெடசட்டான் மாலாவாத் தெக்காசு கரகினாய் அது வெடசட்டான மே ஆக்காரிங் கினேன்னி இதிங் அப்பி விசேஷேம் மீட்ட அவருது 10 பெற சங்கீத சேஸ்திரேட்ட வசர 40 சிதுக்கல அமில சேவாவ வெனுவேன் விசேஷ வெடஸ்டான் மாலாவாக் சிதுனா மங்கிதான் ஒபட்ட மத்தக்கத்தி அப்பகே மகா காந்தர்வியான் எத்தவசேம் மங்கிதான்னே பெமினி அவசான வெடசட்டானாத் ஏ பூஜ்யபாத ரபுக்கன சித்தார்த்த ஹிமியான் வெனுவேன் சிதுக்கல ஏ உபஹார உலல இதிங் அப்பிட்ட அவஸ்தாவ லபுன் அடிலே லக்கண்டட உன்வஹான்சே சமக பிலிசந்தரக்கு எதின்ட்ட ஏ அவஸ்தாவே நீதிங் அப்பி ஏ பிலிசந்தரத் அது உபவெனுவேங் நவதாத் கினேனவா உன்வஹான்சேட்ட உபஹாரையாக் வசேன் ඉතින් එම පිළිසඳරත් එක්කාසු කරගෙන ආචාර්ය නන්දා මාලිනියගේ හඬින් ගැවුණු ගී කිහිපයකුත් එක්කාසු කරගෙන පූජ්‍යපාද රබුක්කන සිද්ධාර්ථ හිමියන්ගේ පැහැන් තුඩින් ලියවුණු ගී කිහිපයකුත් එකතු කරගෙනයි අද දවස අපි ගත කිරීමට සූදානම් වෙන්නේ. ආරම්භයට අපි මේ ආකාරයෙන් නන්දා මාලිනියගේ හඬින් ගැයුණු මේ ගීතයත් සමග අපි අද වැඩසටහන ආරම්භ කරන්න හිතුවා.